தஜ்ஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிரு தக்திருகிரு தத்தஜ்ஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிரு தக்திருகிரு தத்தஜ்ஜரி தஜல தஜ்ஜனு தஜலு தஜ்ஜினி தஜ்ஜினி தஜ்ஜனு தத்த தரித தனத தனுத